0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நாம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் லாலல்லா என்ற அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் வளமாக இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். நேய சொந்தங்களே, நம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு திருமண வாழ்த்து மடல் பாடலை கேட்டு ரசித்துவிட்டு மடலை கேட்டுவிட்டு பிறகு நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
1: வணக்கம். இன்று 8/5/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கற்பகவல்லி அவர்களின் அண்ணன் அண்ணி அர்ஜுனன் சாந்தா தம்பதிகள் தம் 37வது திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தம்பதி சமேதராய் நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வெங்கட்ராம், அம்மா லட்சுமி, மாமனார் ரங்கநாதன், மாமியார் கோமதி அம்பாள், தங்கை கற்பகவல்லி, மாப்பிள்ளை ஜெயேந்திரன், மகள் துர்கா, மகன் ஜீவா இவர்களுடன் இணைந்து குடும்ப உறவுகளும் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: அருமையான அழகான ஒரு திருமண வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது. அதன் பிறகு ஒரு பாடல், தம்பதிகளை வாழ்த்தும் வகையில் ஒரு பாடல்.

ஒரு அழகான அருமையான திருமண வாழ்த்து பாடல் ஒலித்து சென்றது. கஸ்தூரி விஜயம் என்ற படத்திலிருந்து சுசிலா மக்குரலி பாடலை கேட்டோம். அடுத்து நம் இதயராகம் நிகழ்ச்சிக்கு செல்வோமா? இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் லாலல்லா என்று அம்மி பாடிய ஒரு சில படப்பாடல்கள் தான் வலம் வர இருக்கின்றது. இதோ தொடக்கத்தில் சிவந்தமன் படத்திலிருந்து ஒரு ராஜா ஒரு ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். இதோ டி எம் சௌந்தரராஜன் சுசிலம்மா குரலில்.

நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் சுசிலம்மா டி எம் சௌந்தரராஜன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், விஜய் அரசுகுமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் பூக்கொத்து கொடுத்து அருமையான பாடல் என்றும் பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் எக்ஸலண்ட் சூப்பர் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து கல்யாண வலையோசை இந்த படத்திலிருந்து வள்ளுவன் சொல்லில் குரல் எடுத்து இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடியவர் எம்எல் ஸ்ரீகாந்த் அவருடன் ஜானகி. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் எம்எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்து அவருடன் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள், நாங்கள் எல்லாம் வள்ளுவன் குரலிலே பாடுவோம், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார் பாடலுக்கு. நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள், அழகான அரிதான பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், வள்ளுவன் குரலில் சொல்லெடுத்து எடுத்தேன் அருமையான பாடல், அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி, சிறப்பான பாடல், அருமை என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அரிதான பாடல், முதல் முறையாக கேட்கிறேன் என்று பாராட்டியுள்ளார்கள் பாடலுக்கு. நன்றி. அடுத்து பூசப்பன் ஐயா அவர்கள், தனிப்பக்கத்தில் எஸ் ஜானகி ஸ்ரீகாந்த் பாடிய பாடல், அருமையான பாடல், அழகு, பாடலை தேர்வு செய்த புவனேஸ்வரி சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை ஒளிபரப்பு செய்யும் அனுஷியா சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தனிப்பக்கத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பூசப்பன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாருங்கள் ஐயா, நிகழ்ச்சியை கேளுங்கள். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் லாலல்லா என்று அம்மின் குரலில் ஒலிக்கும் ஒரு சில படப்பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள், தனிப்பக்கத்தில் கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் பொன்னிநல்லூர் ஜோதி பாண்டியன் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. அடுத்து நான்கு சுவர்கள் இந்த படத்திலிருந்து ஓமைனா ஓமைனா எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இதோ இந்த பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அழகான ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஓமைனா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளமை ததும்பும் குரலில் பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் ஓமைனா ஓமைனா பாடல் அருமை, இதுவரை கேட்காத பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. விஜயரசுகுமார் அவர்கள் ஆஹா அட்டகாசம் பாடல் சிறப்பு, ஓ ஓ மைனா அருமையான பாடல் தேர்வு செய்த புவனேஸ்வரி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் ஓமைனா ஓமைனா அருமை, இதுவரை கேட்காத பாடல், சூப்பர் என்று பாராட்டியதற்கு இந்த பாடலையும் யாரும் கேட்டதில்லை என்று பாராட்டியுள்ளார்கள் விஜயரசுகுமார் அவர்கள். கீதநேசன் ஐயா அவர்கள் விஜயரசுகுமார் அவர்கள் இந்த பாடலையா கேட்டதில்லையா அடக்கடவுளே என்று பாராட்டியுள்ளார்கள். அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டே அடுத்து ஏன் இது படம், நான் கேட்கவில்லை அந்த கேள்வியை, ஏன் இந்த படத்திலிருந்து வருவாயா வேல்முருகா

ஏன் இந்த படத்தில் இருந்து வருவாயா வேல்முருகா? இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்பிரமணியம், சரளா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

அருமையான அழகான ஒரு அண்ணன் தங்கை பாடல் ஒலித்துச் செல்வது எஸ்பி பாலசுப்ரமணியம் சரளா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு ஓ மைனா ஓ மைனா இந்த பாடலுக்கான ஒரு பதிவு. விஜய் அரசகுமார் இந்த பாடலை கேட்கவில்லையா என்று கீதநேசன் ஐயாவை கேட்டதற்கு, சுகர் அதிகமானதால் எல்லாம் மறந்துவிடும் என்பார்கள், அதனால் மறந்து போச்சு என்னவோ தெரியவில்லையே என்று ஒரு பதிவு. அடுத்து அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விஜய் அரசகுமார் போட்ட பதிவுக்கு, குயில் பாட்டு கேட்டிருப்பீர்கள் மைனாவை மறந்திருப்பார் சகோதரி என்று

0: என்ன நேயர்களே, ஒரு சிறு ஒரு எப்படி சொல்வது, நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தான் யாராச்சும் ஒருத்தர் வந்து விடுவார்கள். அதற்கு தான் ஒரு செகண்ட். விஜயார் சுகுமார் அவர்கள் போட்ட பதிவுக்கு அகிலா ஸ்ரீதர் அவர்கள், குயில் பாட்டு கேட்டிருப்பீர்கள், மைனாவை மறந்திருப்பார் சகோதரி என்று ஒரு நகைச்சுவையான பதிவு நம் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தேன்மொழி அவர்கள், ஓ மைனா ஓ மைனா இதுவும் கண்ணா பாடல் சூப்பர், பாடலை கேட்டு மகிழ்ந்தேன், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து விஜயார் சுகுமார் அவர்கள், மலர் தூவி கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், அவர்கள் போட்ட பதிவும் இந்த பாட்டும் கேட்டிருக்கேன், எதே ஓ மைனா ஓ மைனா இந்த பாடல் நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மாதுளும் பூக்களின் தீபத்தில் அன்னியின் முகம் பார்க்க அழகான பாடல் என்று அந்த வரி வரும், அந்த ஒரு வரி அதை குறிப்பிட்டுள்ளார் சகோதரி அவர்கள், சூப்பர். அடுத்து விஜயார் சுகுமார் அவர்கள், வருவாயா வேல்முருகா அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து திண்டல்மலை பூசப்பண்ணையா அவர்கள், இந்த பாடலை நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன், பாடல் அருமையான பாடல், தேர்வு செய்த அன்பு உள்ளத்திற்கு நன்றியும் வாழ்த்துக்களும், பாடலை ஒளிபரப்பிய சகோதரிக்கு நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். இப்பொழுது ஒலித்த பாடலுக்கா அல்லது அதற்கு முன்பு ஓ மைனா ஓ மைனா என்று ஒலித்த பாடலுக்கா தெரியவில்லை, நன்றி. அடுத்து ரகுபதி அவர்கள், எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லையே, சரி அப்படியே இருங்க, நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், என்னது அண்ணன் தங்கை பாடலா? ஆமாம், அண்ணன் தங்கை பாடல் தான் அது ஒலித்தது. அடுத்து தேன்மொழி அவர்கள், வருவாயா வேல்முருகா இனிமை சூப்பர் சூப்பர் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார். ரகுபதி அவர்கள், தூங்க போய்விட்டார்கள், குரட்டை பாருங்களேன், தூங்குங்க தூங்குங்க, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அழகான ஒரு முருகரை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. கீதநேசன் ஐயா, ரகுபதி ஐயா அவர்களுக்கு, ஆடா இருங்கய்யா, இப்போதான் வந்தீர்கள், அதுக்குள்ளே தூக்கமா, அவருக்கு எப்பவும் தூக்கத்தில் தான் இருப்பார், ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்க வேண்டும், அவ்வளோதான் இப்பொழுது தூக்கம், நன்றி. அடுத்து ரகுபதி ஐயா அவர்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு, ஐயா திருநெல்வேலி போய் அல்வா வாங்கிட்டு வந்து விட்டீர்கள், எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவில்லையா, அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஒரு பதிவு. ரகுபதி, அல்வாவா யாருக்கு யாருக்கு கொடுத்தா, யார் கொடுத்தார்கள், எதற்கு கொடுத்தார்கள் புரியவில்லையே, எனக்கும் புரியவில்லை, நீங்களே அதை எப்படி என்று புரிந்து கொண்டு நம் சபரி வானொலியில் பதிவிடுங்கள். அடுத்து கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார், அன்பு சபரி வானொலிக்கு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறேன், இதய ராகம் நிகழ்ச்சியில் சேரன்மா நகர் புவனேஸ்வரி பாடல்கள் அருமையாக போய்கொண்டிருக்கிறது, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் என்று பாராட்டியுள்ளார். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், இணைந்த நேயருக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்து பாடலுக்கு செல்வோம். பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து மடல்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 8/5/2026 வெள்ளிக்கிழமை, இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கற்பகவல்லி அவர்களின் அண்ணன் அண்ணி அர்ஜுனன் சாந்தா தம்பதிகள் தம் 37ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தம்பதி சமேதராய் நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள், அப்பா வெங்கட்ராம், அம்மா லட்சுமி, மாமனார் ரங்கநாதன், மாமியார் கோமதி அம்பாள், தங்கை கற்பகவல்லி, மாப்பிள்ளை ஜெயேந்திரன், மகள் துர்கா, மகன் ஜீவா, இவர்களுடன் இணைந்து குடும்ப உறவுகளும் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: ஒரு திருமண வாழ்த்து மடல் ஒழித்து சென்றது கேட்டு ரசித்தோம். அடுத்து இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் லாலலல்லா என்ற ஒரு அம்மிங் குரலில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி மற்றும் அவருடன் சேர்ந்து ராஜேஷ் ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன், திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் திண்டல்மலை பூசப்பன் மற்றும் கருத்துமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. அடுத்து பாடலுக்கு செல்வோம். பட்டின பிரவேசம் இந்த படத்திலிருந்து வா நிலா நிலா. இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் இந்த பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் அழகாக வான்நிலாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்களே நான்கு பேர்களை சைக்கிளில் ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள். பார்த்து பத்திரமாக செல்லுங்கள் ஐ தம்பி. சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், கீதநேசன் ஐயா, ரகுபதி தம்பி அவர்கள் அருமையான பாடல், அந்த நிலவை கண்முன் கொண்டு வந்த அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜய அரசுகுமார் அவர் கைத்தட்டி பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து ரகுபதி அவர்கள் சரக்கி விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனையா, என்னாச்சு உங்களுக்கு? பார்த்து போகிறவங்க. அடுத்து கீதநேசன் ஐயா கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ரகுபதி அவர்கள் சரக்கி விழுந்ததற்கு விஜய அரசுகுமார் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு கைவந்த கலை இது, சிரிப்பு என்பது. அடுத்து வானிலா நிலா அல்ல பாடல் அழகு, சூப்பர் சூப்பர் அழகு என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கருத்தமாறன்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம், கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் அன்பு பட்டின பிரவேசம் திரைப்பட பாடல் அருமை. இதை தேர்வு செய்த அன்பு உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள். நான் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு வாருங்கள். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், விஜய அரசுகுமார் அவர்கள் சிரித்ததற்கு, சிரிக்கக்கூடாது, இதுபோலத்தான் துரியோதனன் விழும்போது திரௌபதி சிரித்து பாரத போரே வந்தது. சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு பதிவு. நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அழகான வானிலா நடை பயின்று போனது நம் சபரி வானொலியில், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜய அரசுகுமார் அவர்கள் சிரிக்கக்கூடாது என்று கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவிற்கு, இதுக்கெல்லாம் பாரத போர் எல்லாம் வராது, வரவில்லை என்றால் பரவாயில்லை, சமாதான புறாவை விட்டு விடுவோம். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர், விஜய அரசுகுமார் அவர்கள் போட்ட பதிவு, சட்டசபை போர் தான் வரும், சட்டசபை தொங்கல் அடிக்கொண்டு இருக்கின்றது ஊஞ்சலில். நன்றி நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் தம்பி. அடுத்து கீதநேசன் ஐயா, சட்டசபை போர் தான் வரும் என்று அகிலா ஸ்ரீதர் போட்டதற்கு, யார் அடி வாங்குவார்களோ தெரியவில்லையே, அதுக்கு நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று ஒரு பதிவு. நகைச்சுவை பதிவு தான் இது, யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து பாடல் மதன மாளிகை. இந்த படத்திலிருந்து ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி, இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில்.

அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்து சென்றது. இதில் ஒரு சிறப்பு, நாம் எத்தனையோ இசையமைப்பாளரை கேள்விப்பட்டிருந்தோம், ஆனால் நானும் இதுவரை கேள்விப்படவில்லை. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் எம்பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்தான் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர். இதில் ஒரு சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இடுக்கன் வரும்போது நகுக என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே, ஏனென்றால் அந்த நகைச்சுவைக்காக ஒரு பதிவு. ஆம் சகோதரி, நகைச்சுவையும் இருக்க வேண்டும், பாடலை பற்றி ஒரு அழகான குறிப்புகளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிகழ்ச்சி நன்றாக செல்லும், கேட்பதற்கும் அருமையாக இருக்கும். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு இடுக்கன் வரும்போது நகுக என்று வள்ளுவரே சொல்லியிருக்காரே, அந்த பதிவுக்கு கீதநேசன் ஐயா என்கிட்ட எதுவும் சொல்லவில்லையே என்று ஒரு வருத்தத்துடன் இருக்கின்றார். இரவு தூங்கும்பொழுது கனவில் வந்து சொல்லுவார் வள்ளுவர், அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சின்னப்பறவை அழகான இனிய பாடல், காலை பனித்துளி பன்னீர் சாரல்கள் மாலை வரை நீடிக்கிறது, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. கீதநேசன் ஐயா அவர்கள் மனதை தொட்ட பாடல், சூப்பர் சாங் என்றும் ஒரு சின்ன புறாவை கண்மண் கொண்டு வந்துள்ளார். அழகு அழகு, சூப்பர் சூப்பர், நன்றி.

நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:54. அடுத்து அன்பே சங்கீதா. இந்த படத்திலிருந்து கீதா சங்கீதா சங்கீதமே என்ற ஒரு அழகான அருமையான பாடல் ஜெயச்சந்திரன் ஜென்சி குரலில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஜெயச்சந்திரன் ஜென்சி குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சின்ன பறவை அழகான இனிய பாடல், காலை பனித்துளி பன்னீர் சாரல்கள் மாலை வரை நீடிக்கின்றது என்று ஒரு பதிவு போட்டிருந்தார்கள் அல்லவா, அதற்கு கீதநேசன் ஐயா அவர்கள் கவிதை சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரகுபதி தம்பி வந்துவிட்டார். இரண்டு அழகிகளை கண்முன் கொண்டு வந்து இவர்களை தொல்லை தாங்க முடியவில்லை போல கையில் பாட்டிலை ஏந்தி விட்டார்கள். ஏந்துங்கள் ஏந்துங்கள். சிறப்பு, ஒரு அழகான அழகியை கண்முன் கொண்டு வந்துள்ளார் கீதா சங்கீதா என்று. சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கண்ணா பாவை மனம் பிருந்தாவனம் கோகுலம். கண்ணா பாவை மனம் பிருந்தாவனம் கோகுலம். அழகான வரிகள், அழகான வரிகள், இனிமை இனிமை என்றும் இனிய தொகுப்பு. தொகுப்புக்கு புவனேஸ்வரி சகோதரிக்கு பாராட்டுகள். அழகான அழகாக வழங்கிய அனுசியா சகோதரிக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து தனிப்பக்கத்தில் பூசப்பண்ணையா அவர்கள், நானும் பாடலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், என்னை ஏன் மறந்து விட்டீர்கள், அடிக்கடி சவரிவானில் ஒரு சின்ன பறவை வானில் பறக்கிறது, அந்த பாடல் அருமையாக இருந்தது, இப்பொழுது ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும் பாடலும் அருமை என்று ஒரு தனிப்பக்கத்தில் ஒரு பதிவு. நான் மறக்கவில்லை சகோதரரே, எப்படி உங்களை மறப்பேன், உங்களையும் மறக்க முடியாது, உங்களுடன் இருக்கும் அந்த தோழிகளையும் மறக்க முடியாது. இன்று நான் வேலை செய்யும் இடத்தில் ஒரு தோழியை பார்த்தேன், போட்டோ எடுக்கிறதுக்குள் பறந்து விட்டது. யார் அது தெரியுமா? மயில். சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், இந்த படத்திலிருந்து ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும், ஜெயச்சந்திரன் வாணி ஸ்ரீ வாணி தேரம் குரலில் இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய தொகுப்பு, புவனா சகோதரிக்கு பாராட்டுக்கள், அழகாக வழங்கிய அனுசியா சகோதரிக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. ஏழேழு ஜென்மம் பாடல் இனிமை ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் வசீகர குரலில் மனதை அள்ளியது. நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அவசரமாக வேலை காரணமாக நான் பாடல்கள் கேட்டேன். அருமை அருமை, சூப்பர் பாடல்கள் பதிவு போட முடியவில்லை. பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல், இனிமையான பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தனிப்பக்கத்தில் கருத்தமாறன்பட்டி அபிவண்ணன் அவர்கள் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் உன்னோடுதான் என்னுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட பாடல் அருமை தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் என்று ஒரு பதிவிட்டார். நன்றி. அடுத்து பூசப்பண்ணையா அவர்கள், இந்த பாடலை அதிகமாக வானொலியில் ஒளிவராத பாடல், அருமை சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். இதில் ஒரு சிறப்பு, ஏலக்காய் வந்து எப்பவுமே கம்பம் என்ற ஊரில் தான் அதிகமாக விலை போகும் என்று கேள்விப்பட்டேன். அருமை, அழகான இந்த பாடலில் ஒரு வரி வரும். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு வாழ்த்து மடல்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 8/5/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கற்பகவல்லி அவர்களின் அண்ணன் அண்ணி அர்ஜுனன் சாந்தா தம்பதிகள் தம் 37ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தம்பதி சமேதராய் நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வெங்கட்ராம், அம்மா லட்சுமி, மாமனார் ரங்கநாதன், மாமியார் கோமதி அம்பாள், தங்கை கற்பகவல்லி, மாப்பிள்ளை ஜெயேந்திரன், மகள் துர்கா, மகன் ஜீவா இவர்களுடன் இணைந்து குடும்ப உறவுகளும் மற்றும் சபரி ஒன்றி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: அழகான ஒரு வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது. இதோ ஒரு நேயருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க அறிமுகப்படுத்திங்க, யாருண்டு?
2: நான் திருநெல்வேலி புதுக்குடியில இருந்து கற்பகவல்லி பேசுகிறேன்
0: மேடம்.
2: இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: இன்னைக்கு புவனேஸ்வரி மேடம் தொகுப்பு ரொம்ப நலமாக இருக்கு இதய ராகத்துல.
0: சரி, நன்றி.
2: நல்ல அழகான பாடலாம் லாலா லாலான்னு வச்சு தொகுப்பு நீங்க கொடுத்து அனுப்பதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிமா.
2: அதுவும் இல்லாம எங்க அண்ணா அன்னைக்கு 37வது திருமண நாள் கொண்டாடுவாங்க. அர்ஜுனா அந்த அவர்களுக்கும் நீங்க வாழ்த்துக்கள் நான் அனுப்பி உள்ளேன். சார்கிட்ட அவங்க சொல்லி ஒளிபரப்புனதுக்கு மிக்க மகிழ்ச்சி சொன்னோம்.
0: நன்றி, நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றியும் அவருடைய அண்ணா அன்னி கல்யாண நாளை பற்றியும் அழகாக பேசி சென்றார் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். கேட்டோம் அல்லவா? இதோ அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் லாலலலா என்ற ஒரு அம்மின் குரலில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி மற்றும் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி மற்றும் ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, மற்றும் கருத்துமாறன்பட்டி அபிமன்னன், திண்டல்மலை பூசப்பண்ணை அவர்களும், மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடன் இப்பொழுது நம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசி சென்ற சகோதரி புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம்.

நிலையத்தில் நேரம் மாலை 4:13. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? நிறமாறாத பூக்கள் இந்த படத்தில் இருந்து இரு பறவைகள் மலை முழுவதும். ஜென்சி குரலில் இதோ இந்த பாடல்.

ஜென்சிங் குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள். அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும், இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த தம்பதிகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இன்று இதயராகம் நிகழ்ச்சி லாலலலாலா என்று ஆரம்பிக்கும் பாடல்களை தேர்வு செய்து அதில் அரிதான பாடலை கேட்டேன் தேர்வு செய்த புவனேஸ்வரி சகோதரிக்கும் பாராட்டுக்கள். பாடல்கள் அழகாக தொகுத்து வழங்கிய அனுசியாக்கா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். மனதை வரும் கீதங்கள் மகிழ்ச்சி, மகிழ்வும் அன்பும் நன்றியும், சிறப்பான பாடல் அருமை என்றும் தேன்மொழி அவர்கள். இத்தனை பதிவும் போட்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து, தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இந்த படத்திலிருந்து வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில், ராகம் தாளம் பல்லவி. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து நேய தனிப்பக்கத்தில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், படப்பாடல் அருமை, பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் என்றும் நம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். நன்றி, நன்றி. அடுத்து பூசப்பண்ணையா அவர்களும் பாடலை தேர்வு செய்த புவனேஸ்வரிக்கும் அனைத்து பாடலுமே அருமை, அருமையான பாடலை ஒளிபரப்பும் அனுசியா சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அழகான ஒரு பதிவு தனிப்பக்கத்தில். சிறப்பு சிறப்பு. உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து பூனா ஒரு கேள்விக்குறி. இந்த படத்திலிருந்து பூந்தண்டலே நல்ல நேரம் காலம். இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் வாணிஸ்ரீ என்று வருகிறது, வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் குரலில். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல். வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் இந்த மாலை வேளையில் பூந்தென்றலை அழைத்து வந்தது நம் சபரி வானொலி. இந்த பாடலை ஒலித்துவிட்ட அன்பு சகோதரிக்கும் தேர்வு செய்த உள்ளத்திற்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று கருத்துமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் ஒரு அழகான ஒரு பதிவு தனிப்பக்கத்தில். அடுத்து அவரே இந்த மாலை வேளையில் சபரிமலை அதே பதிவை மறுபடியும் போட்டுள்ளார். சிறப்பையா பாடலருடைய பாடல் கேட்டுக்கொண்டு அந்த ஆர்வத்தில் அதே பதிவை மறுபடியும் போட்டுள்ளார். சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா. நிறைவுக்கு வந்துவிட்டோம். முடிவில்லா ஆரம்பம் இந்த படம், ஆனால் முடிவு இருக்கும் எப்பொழுதுமே. இதய ராகம் நிகழ்ச்சி நான் இருக்கும் வரை இன்னும் சபரி வானொலியில், சரிங்களா?
1: இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முடிவுக்கு,
0: ஆமா, முடிவே இல்லாத ஆரம்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். முடிவில்லா ஆரம்பம் இல்லை, முடிவே இல்லாத ஆரம்பம் என்றுதான் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு சொல்ல வேண்டும். என்னால் முடிந்தவரை நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம் சகோதரி. நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். முடிவில்லாத ஆரம்பம் இந்த படத்திலிருந்து பாடிவா தெண்டலே பூவை தாளாட்டவே, இது ஜெயச்சந்திரன் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா?

நிகழ்ச்சி நிறைவு பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில். பூசப்பண்ணையா அவர்கள், இது பூந்தென்றல் அல்ல மாலைத்தென்றல் பாடல், அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. அடுத்து நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஒரு வாழ்த்து மடலை கேட்டு ரசித்துவிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் நேயர்களை.

0: 5/2026 வெள்ளிக்கிழமை இந்நன்னாளில் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கற்பகவல்லி அவர்களின் அண்ணன் அண்ணி அர்ஜுனன் சாந்தா தம்பதிகள் தம் 37வது திருமண நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தம்பதி சமேதராய் நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா வெங்கட்ராம், அம்மா லட்சுமி, மாமனார் ரங்கநாதன், மாமியார் கோமதி அம்பாள், தங்கை கற்பகவல்லி, மாப்பிள்ளை ஜெயேந்திரன், மகள் துர்கா, மகன் ஜீவா இவர்களுடன் இணைந்து குடும்ப உறவுகளும் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: நிகழ்ச்சி நிறைவில் ஒரு வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது. இதுவரை நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் லாலலாலா என்ற ஒரு அம்மி குரலில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன்பணி புரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் உங்கள் பாடல். சொல்லுங்க.
1: மழை இருக்கா?
0: ஆமா மேம், நேத்துலாம் செம மழை பெஞ்சது எங்க ஊர்ல.
1: ஓ பரவாயில்லையே, எங்களுக்கு மழையே இல்ல. ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணில்.

0: வண்ணம் செய்வந்தாய் நிலவோடு. அவ்வளவுதான் மேடம்.
1: சிறப்பு மேம், ரொம்ப அரிதான பாடலை, அழகான பாடலை சிறப்பாக பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் மேம். அழகாக இருந்தது குரல், அரிதான பாடல்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான பாடலுக்கு செம பாட்டு. இந்த பாட்டை கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. அவங்க குரலில் இந்த பாட்டை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அருமையாக பாடினாங்க, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: சூப்பரா இருக்கேன் மேடம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.

இசை பாடி பெண் படும் பாடு நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும். சமயத்திலே என்னதான் ரகசியமோ இதயத்திலே

0: சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே. நன்றி மேடம்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பாடுனீங்க மேம். அழகான பாடல், ரேர் சங்க, ரேர் சங்க, ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. உங்க குரல் ரொம்ப கணீர்னு இருக்கு மேம், சிறப்பா பாடுறீங்க, அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: உங்களை மாதிரி உங்க உற்சாக வார்த்தைகள் தான் எங்களை வந்து பாட வைக்குது மேடம்.
1: அப்படியா மேம், தேங்க்யூ மேம்,
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து, அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அருமையா அவங்க குரல்ல கணீர்னு ஒரு பாடல், சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகான பாடலை அருமையா பாடிட்டு போனாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம், கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்? பாடுங்கள் உங்கள் பாடலை. இன்னைக்கு மூன்மணி சூப்பர் பாட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் நல்லா ஆரம்பிக்கிற ஹம்மிங்ல ஆரம்பிக்கிற சாங்ஸ். தேங்க்யூ மேம், சூப்பர். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: விளக்கே சேவைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும்.

0: சிறப்பு மேம், அழகா வெள்ளிக்கிழமை விளக்கேத்துங்க, அவ்வளவு அழகா பாண்டிங்க மேம். பாடல் சிறப்பான பாடல், அதே மாதிரி சூப்பரா பாண்டிங்க மேம். அந்த ஹம்மிங்லாம் எப்படி ஒன்று கூட விடாம நல்லா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அவ்வளோ அழகான குரலில் சிறப்பாக, என்ன அழகான பாடலை அருமையாக பாடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நலமா இருக்கோம். வணக்கம் சார், நலமா இருக்கோம் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: நூறு முறை பிறந்தாலும் நூறு முறை மறைந்தாலும் உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு

உன் பார்வை நாளைவேன். இந்த மானிடர் காலிலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும். இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்கு மாறிவிடும். நம் காதலின் துன்பம் மட்டும் எந்த நாளிலும் கூட ஆயிரம் பார்வையிலே உன் பார்வை நாடறிவே. இந்த ஆற்றியில் கார்த்தியில் நான் கலந்தே உன் கண்கள்

നന്ന പൂമുഖം കാണുകേ ഓരായിരം പാർവയിലെ ഉൺ പാർവയിനാണ്.

சூப்பரா பண்ணீங்க சார், அருமையான பாட்டை அழகா பண்ணீங்க, அழகா இருந்துச்சு, சூப்பரா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமினார் கோவிலில் இருந்து குணசேகரன் அவர்கள் அருமையான ஒரு பாட்டை எடுத்து சூப்பராக அழகாக பாடினார். சிறப்பாக இருந்தது பாடல், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: உன்னை நினைத்தாலே புத்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினம் தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே புத்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினம் தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்த பூமியே ஜீவராயே சிவகுரு நாயகனே, சித்த பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சிவபுராணமே போற்றிடும் கரணே சிந்தையின் ஒளி அண்ணாமலையே. சிவம் சிவம் சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம். தினம் தினம் தினம் தினம் செய்வோம் சிவஞானம், உனை நினைத்தாலே முத்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினம் தோறும் எண்ணும் மரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே, ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை என்ன தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை என்ன தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள.

0: அன்பில் பொருளே அருணாச்சல சிவனே, ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமலையின் துணையோனே, சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம், தவம் தவம் தவம் தவம் சிவம் சிவத்தியானம், சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம், தவம் தவம் தவம் தவம் சிவம் சிவத்தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே. தேடுகின்ற உள்ளம் யாவும் தேனாய் அருள் பெறுவோம், திருவாசகத்தை பேச பேச உள்ளம் உருகிவிடும். தேடுகின்ற உள்ளம் யாவும் தேனாய் அருள் பெறுவோம், திருவாசகத்தை பேச பேச உள்ளம் உருகிவிடும். சித்தி நிலை தருகின்ற சிவனே அருளேசன், சிவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேசன், உன்னை சுற்றாமல் உயிரின் உயிரில் உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை, ஒரு பித்தனின் திரையினை சூடிய பேரொருளத்தனும் நீதானே, அண்ணாமலையின் இசை நீயே, சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம் சிவம் சிவஞானம். உன்னை நினைத்தாலே புத்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுருநாயகனே, சிவபுராணமே போற்றிடும் கரணே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம், தவம் தவம் தவம் தவம் சிவம் சிவதானம். அவ்வளவுதான் மேம்.
1: சிறப்பா பண்ணீங்க, அழகான பக்தி பாடல், சிவன் பாடல் செம்மையா இருந்துச்சு உங்க குரல்ல. நன்றி, வாழ்த்துக்கள் தேன்மொழி மேம். சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
0: மூணு வாரமா பாடல் பாடல்னு எடுத்து வச்சிருந்தேன், பாட முடியாம போச்சு. எல்லாம் எல்லாம் சினிமா பாடல்களா பாடினோட எனக்கும் ஒரு மாதிரி தினசரி சிவன் பாடல்கள் பாட ரசிகர்கள் என்ன நினைப்பாங்கன்றதாகி போச்சு. சபரி சொந்தங்கள்
1: ஓகே ஓகே, சூப்பரா இருந்தது, நல்லா அழகா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு சிவன் பாடலை சிறப்பாக ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
2: வரும்போது மழை இருக்கு.
1: மழை பெஞ்சுகிட்டே தான் இருக்கும். மழை பெய்யும். பாடுங்கள்
2: பாடுங்கள். பாவி ஒருத்தி மின்னல் போலே, முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன், பொண்ணு ஊருக்கு புதுசு என்றேன், காலையில் உள்ளது புதுசு என்ன ஓ மேலே கேட்காதே. பௌர்ணமி நேரம் பாவி ஒருத்தி மின்னல் போலே, பின் முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன், பொண்ணு ஊருக்கு புதுசு என்றேன், காலையில் உள்ளது புதுசு என்று ஓ மேலே கேட்காதே. பையன் எட்டனாவை பத்து முறை என்னுவார், சத்தமின்றி என்னுவார் கஞ்சராஜா. பையில் உள்ள எட்டனாத பத்து முறை என்னுவார், சத்தமின்றி என்னுவார் கஞ்சராஜா. தேனிலவு போனாலும் தனியா தானே போவானே, உப்பு இல்லை என்றாலும் கண்ணீர் விட்டு கொள்வானே. பௌர்ணமி நேரம் பாவை உருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் ஒண்ணு போருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காதே. மானொலியின் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன் ஆமையிடம் தோற்றவன் எங்கள் ஹீரோ. வானொலியின் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன் ஆமையிடம் தோற்றவன் எங்கள் ஹீரோ. ராமன் வேடம் போட்டாலும் ரெண்டு சீதை கேட்பானே, ரெண்டு சீதை வந்தாலும் சூர்பனரை பார்ப்பானே. பௌர்ணமி நேரம் பாவை உருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சேர்ந்தேன் பொண்ணு ஊருக்கு புதுசோ என்றேன் ஓ மேலே கேட்காதே. இன்று போது ஆண்டு வந்தது ஓ நாட்களின் பூக்கள் தின்றது, இன்று போது ஆண்டு வந்தது ஓ நாட்கள் இன்னும் பூக்கள் சிந்தினது. நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள், நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள், இன்று எங்கள் ராகங்கள் நீங்கள் கேளுங்கள். பௌர்ணமி நேரம் பாவை உருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் பொண்ணு ஊருக்கு புதுசோ என்றேன் காலில் உள்ளது புதுசோ என்றால் ஓ மேலே கேட்காதே.
1: மேலே கேட்காதேன்ட்டு எப்படி பாடுறீங்க ராஜேஷ்? பாட்டு கேட்காதீங்கன்றீங்களே, நாங்க எப்படி கேக்குறது?
2: அந்த விஷயத்த கேட்காதேன்னு அர்த்தம்.
1: அப்படியா? டிஃபரன்ஸ் சாங் இன்னைக்கு உங்க குரல்ல தெரியுமா? ரொம்ப அழகா இருந்தது, அழகா பண்ணீங்க. இதுவுமே அவ்வளவு அழகா பாடுறீங்க நீங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான அவங்க குரல்ல இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சாங் கொடுத்தாரு நமக்கு எல்லாம். செம பாலைவன சோலைன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அவ்வளவு அழகான பாடலை அருமையா பண்ணாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: பாருங்கள் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். பாடுங்கள். உங்கள்
3: ஏழைப்படிகள் ஒரு பாட்டு பாரு.
1: பாடுங்கள்.
3: தன்னிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், தன்னிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்டிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கிறது, வேறு வழி நடக்கிறது. ஏற்றியது குற்றமில்லை எனினும் பாவமில்லை, ஏற்றியது குற்றமில்லை எனினும் பாவமில்லை, மாற்றியது கடவுள் எனும் மாயக்கார நீலையம்மா. பண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம்.

0: காதலிலோ செல்வம் மலை பொழிகிறது, நல்லவர்க்கு துணை எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு, நல்லவர்க்கு புகழ் துணை எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு, உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு, கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம், கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். அவ்வளவுதான்.
1: அருமையா பண்ணீங்க சார், அழகான பாடல். நெஞ்சை உருக்குற ஒரு சோகத்தை வச்சுக்கிட்டு அழகா பாடுறீங்க.
0: ரொம்ப நன்றி மேடம்.
1: கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: சிறப்பு
1: சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்து மனோகர் சார் அவர்கள் அழகான ஒரு பாடல் சிறப்பாக பாடினார். அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? தான் அடிக்கிறீங்க மேம். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை. நேற்று இன்று நாளை படமா? ஓகே ஓகே, பாடுங்கள் பாடுங்கள்.
1: பாடுங்கள்.

பருவ மங்கையோ தென்னங்கீற்று.

நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் புதுமை.

0: பாடும்போது நான் செந்தல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நன்றி சார்.
1: அருமையா பாடுனீங்க மேம். எவ்வளவு கணீர்னு எப்படி சத்தமா பாடுறீங்க தெரியுமா? சூப்பரா பாடுறீங்க மேம். அழகா இருந்தது பாடலும், பாடலும் அருமை. என்ன மேம்? நன்றி. அப்படியா அப்படியா, சூப்பரா பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகர் மாவட்டம் டெய்லர் பாக்கியலட்சுமி மேம். சூப்பராக ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப அழகாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது முதல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு பாடுவாங்க, இப்போது ரொம்ப நல்லா பாடுறாங்க. அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:36. எனது குரலில் ஒரு பாடல், ஜோடி குரல், இயக்குனருடன்.

செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண் பஞ்சு வேகம் நீ கோலம் போடு, வெண் பஞ்சு வேகம் நீ கோலம் போடு, நெஞ்சில் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் தித்தி

0: கைகள் ரெண்டில் தோளோடு உஞ்சல் கட்டி ஆடச் சொல்லும் கஸ்தூரி மாலின் குட்டி. கைகள் ரெண்டில் தோளோடு உஞ்சல் கட்டி ஆடச் சொல்லும் கஸ்தூரி மாலின் குட்டி.
1: நாளை வரும் காலம் என்றென்றும் எங்களின்
0: கைகளில் கோலம் போடும் வெண்பஞ்சு வேகம் நீ.

0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சிறப்பு கார்மை.
0: சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அருமையாக சிறப்பாக பாடினார். ஜோடிக்குரல் பாடல் மிக இனிமை.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: விஜய், வணக்கம். விஜய், ஒரு ஒரு பேசிட்டே நம்ம அதை இது பண்ணிடுறேன். நான் வந்து சென்னையில இருந்து ரேவதி பேசுறேன், கேகே நகர்லேருந்து.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் விஜய்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஒரு நிமிஷம்.
0: அப்படியே அப்படியே இருங்க.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டையாரம்மா, தானே வந்து தழுவி கொண்டு தங்களை சொன்னது யாரம்மா? தங்கள்

0: சொன்னது யாரம்மா? சாக்கதி சொன்னது யாரம்மா?
1: சிறப்பு மேம். இன்னைக்கு ஃப்ரைடே அதுவும் மீன் பாட்டு பாடுறீங்க மேம்.
0: கலாய்க்கிறீங்க சும்மா?
1: சூப்பரா பாண்டிங்க மேம், அருமையா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. உங்க குரல்ல எந்த பாட்டு பாடினாலும் ரொம்ப அழகா பாடுவீங்க. நன்றி, நன்றி.
0: அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் சாரி வாணனிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி மேம். அழகான பாடலை சிறப்பாக அருமையாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: செம்மையா இருந்துச்சு வெயில். நேத்து நைட் தான் மழை, இன்னைக்கு காலையில வெயில் பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு நைட் அன்னைக்கு மழை வரலாம்.
2: காலையில இருந்து குளிர்ச்சியான பொழுதாகத்தான் இருக்கு, வெயில் இல்ல, ஆனா அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அதாவது இருந்தது.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: கண்டிப்பா. பூமாலையில் போர் மணி இது.

கரும்போக்கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மடியில் விருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மடியில்

0: பொழியும் பருவம் பூமாலி ஓர்மலி இது நான் தான் தீமிந்தரையில் உன்னீட தீடி வந்தது இன்னும் வீணமாயின்றது இன்னும் வீணமாயின்றது.
1: சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு, அழகா பாட்டீங்க சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆமா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சபரி வானொலி வழங்கும் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியில் இருந்த சந்திரசேகர் அவர்கள் அருமையாக அழகான ஒரு பாட்டை எடுத்து சிறப்பாக ரொம்ப சூப்பராக பாடி போயிட்டார். நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
1: வாருங்கள் மேம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம். பாடுங்கள்,
2: ஒரு
1: பாட்டு பாட போறீங்களா?
2: சும்மா ஒரு ரெண்டு லைன் மட்டும்.
1: அது என்ன ரெண்டு லைன்? நாலஞ்சு லைன் பாடுங்க மேம்.
2: இல்ல, ரெண்டு லைன் தான் பாட வரும்.
1: பாடுங்கள்.
2: சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் நின்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன்.

0: சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டு, உயிரை இல்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணே துளியை கேட்டு, வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயலுக்கு சரியான வாழ்க்கை கேட்டு, இடிகள் இல்லாத வேகம் கேட்டேன், இளமை கெடாத மோகம் கேட்டு, பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டு, உள்ளின் நுனியில் பணியை கேட்டேன், பூவின் மதியில் படுக்கை கேட்டு, தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டு, நிலவில் நனையும் சோலை கேட்டு, நீல குயிலின் பாடல் கேட்டு, நடந்து போக அறிஞரை கேட்டேன், கிடந்த உருள புல்வினை கேட்டு, தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டு, துக்கம் நடந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் நடக்கும் கனவை கேட்டு, பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டு, மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டு, உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டு, வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டு, எண்ணம் எல்லாம் உயர கேட்டேன், எரியும் தீயா கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டு, காமம் கடந்த யோகம் கேட்டு, சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், கிட்டுக்குருவியின் கிழகை கேட்டு, உச்சந்தலை மேல்மலையை கேட்டேன், உள்ளந்தாளில் அறியை கேட்டு, பண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவை கெருக்கும் வானம் கேட்டு, நன்றி கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டு, மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் துதிக்க கேட்டு, நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன், நினைவில் சந்தன மணக்க கேட்டு, மிகுந்தால் நெல் போல் விழவே கேட்டேன், அழுதால் மழை போல் அதனே கேட்டு, ஏகாந்தம் இன்னொரு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டு, பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டு, ராஜராஜனின் வாளை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய போலை கேட்டு, பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டு, மாயக்கண்ணன் குரலை கேட்டு, மதுரை மீனாட்சி கிளியை கேட்டு, சொந்த உழைப்பில் சொற்றை கேட்டேன், தொட்டு கொல்ல பாசம் கேட்டு, மழையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டு, புயலை போன்ற பொழிவை கேட்டேன், இடியை தாங்கும் தோலை கேட்டு, இடிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டு, தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டு, சொன்னால் சாகும் வேகம் கேட்டு, கயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டு, சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டு, மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டு, தவழும் வயதில் தாய்த்தால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மையில் கேட்டு, ஐந்து வயதில் புத்தகம் கேட்டேன், ஆறாம் விரலாய் பேனா கேட்டு, காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையனை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டு, இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, ஈரிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் மரணம் மரணம் கேட்டே.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா இருந்தது, அழகா பாண்டீங்க.
2: நன்றி நன்றி நன்றி,
1: ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்க வைஃப் பாடினது ரொம்ப அழகா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் ஜெயா கீதநேசன் இருவரும் பாடிய பாடல் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: பாருங்கள்.

சிறப்புமா, ரொம்ப அழகா பாடுறீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்கிறதுக்கு. உங்க குரல்ல இந்த பாடல் மிக இனிமை. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அஞ்சனா ஸ்ரீ அவர்கள். அழகான அவங்க குரலில் சூப்பரான ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம் 8 மணி 1 நிமிடம்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:07. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.